0: ஏ பயா கை நீந்த அறியதே பயா உடனு போட்ட கேசரே பயா கை கேத்தியடி கேது சேவாலால பேட்டதே குறை பாபு லேகி சாயாமனாய்
1: டாட்டி டாட்டியா
0: அசம் கே மா

கல்லேன் ஜோள மாறனே நிங்களேமாகிறேனா லாக்குசி கோலாயகே பாபு தானே மோட்டியார்